நீ போடுற சீனு ஓவரால நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல நம்மைல இஎம்ஐல நம்மைல இஎம்ஐல கார் இஎம்ஐ போன் இஎம்ஐ வீடு இஎம்ஐ சட்டி கூட எழுந்துல ஆனா ஒண்ணுடா வேலை என்ன கண்ணுடா சுத்தி நூறு பொண்ணுடா மாமா வேலை கண்ணு

0: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண்ண கேடு. அத சொன்னா
1: வெக்க கேடு.

0: பையன் அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.

எடுத்து செஞ்சு போடுங்க. அண்ணே அண்ணே சிப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு.